எபா ஹவு முறேன் மணீஷ். எபா ஹவு முறேன் முறேன முடிமோ மாதிரிசோலக்கஞ்சாலோ கொச்சோ பவல்லேல வான்ச்சுயின் உன்னீஸ். Re u fatse a botitokelo e tsa o re ente yeno yo re entang ka yona e utlwagale.